கேத்தா தீபாலோக மண்டலா கண்டாவர் பண்டா ஆண்டேர் ஜோதா காணி சேத்தஜா சோமத ஜானே நானகா சலாமே ராஜந்தா நானக ஜந்தோ பாய கே சமாலே சவனா ஜின் கர்த்த கருணா கியா சிந்தா பி கரணிதா.